0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாழ்க்கையிலே நாம் காண நேரிடுகிற பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அவைகளை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு சிந்தனை எனக்கு கிடைத்தது. பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகள் நம்மாலே தீர்க்க முடியாதவர்களாக இருக்கிறபடினாலே வி வாண்ட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் காட், வி வாண்ட் டு ஹேவ் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய உதவியை நாட விரும்புகிறோம். அப்பொழுது வி நீட் டு ஹாவ் சம் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நமக்கு சில தீர்வு தேவைப்படுகிறது. நிறைய பிரச்சனை இருக்குது. தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மூன்று கேட்டகரியில் மட்டும்தான் இன்னை பார்க்க போகிறோம். மனித வாழ்வில் வருகிற மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேவன் எப்படி தருகிறார். பல நேரங்களில் when we meet problems, what we think, we must pray so that God will give us some solutions. நமக்கு சில தீர்வுகளை தருவோம் நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜபங்களாலேயே தீர்ந்து விடுவதில்லை என்பதை நாம் பல முறை பார்த்துருக்கிறோம். பட் வி நீட் ப்ரேயர், ரொம்ப வேணும். ஆனால் ஜெபித்தால் உடனே நமக்கு தீர்வை அப்படி ஆண்டவர் கொடுத்து விடுவார், உபவாசித்தால் கொடுத்து விடுவார், நம்பினால் கொடுத்து விடுவார். இல்லைன்னா ஜெப கூட்டங்களுக்கு சென்றால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். இல்லை ஜெப கூட்டங்களை நடத்துகிற போதரிடத்தில் சென்றால் அவர்கள் ஜெபித்து நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவன் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்றால் அவருடைய பக்கத்திலிருந்து நம்ம விஷயங்களை பார்க்கணும். We have to see all the things from the God's point of view. தேவனுடைய பக்கத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ நம்ம ஜபத்தை கேட்டோம் அப்படியே உன் பிரச்சனைகள்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுத்துட்டேன் அப்படி பண்ணுறது இல்லை. வேதாக முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுதும் இதை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது எப்படி தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். முக்கியமாக மூன்று பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்மை பாதிக்கிறது. ஒன்று, சரீரம் சார்ந்த பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பாடிலி வி ஆர் நாட் வெல், பிசிக்கல் ப்ராப்ளம் வருது. இரண்டாவதாக ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், நம்முடைய பொருளாதார சூழல் ஏற்படுகிற பிரச்சனைகள். மூன்றாவது, உறவுகளுக்கு மத்தியிலே, மனித உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகள், எஸ்பெஷலி இன் ஃபேமிலி, குடும்பங்கள் ஏற்படுகிற பிரச்சனைகள். அப்போ த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஒன்று ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை மீட் பண்ணுறோம், சரீர பிரச்சனைகளை மீட் பண்ணுறோம், மூன்றாவது குடும்ப பிரச்சனைகள்னா உறவுகள் பிரச்சனை, நாட் ஓன்லி ஃபேமிலி, வெளியே போகிற நம்ம நிறைய உறவுகளோடு வாழ்கிறோம், அந்த உறவுகள் சம்பந்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது? நமக்கு தெரிந்த ஆயுதம் பெரும்பாலும் ஜபமாக மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா அதையும் தாண்டி சென்றால் உபவாசமாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் பொறுத்தனையாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் ஜப கூட்டங்களாக இருக்கிறது, ஜபம் செய்கிற போதர்களாக இருக்கிறது. த்ரோ தீஸ் திங்ஸ் வி பிலீவ் தட் வி கேன் ஹாவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் சில காரியங்களில் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி, பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வருகிறது என்றால், முதலாவதாக ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளுடைய ஆணி வேரை நீ கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீ பிரச்சனைகளை மட்டும் பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை நீ பார்க்கணும். உங்களுக்கு காய்ச்சலோ தலைவலியோ உடல் அசதியோ சோர்வோ உடல் வலி ஏற்படுகிற பொழுது தீஸ் ஆர் ஆல் பிக் ப்ராப்ளம்ஸ். அன்னீசியாகிறோம், நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இது நமக்கு கொண்டு வருது. ஆனால் இவைகள் அல்ல உங்களுடைய பிரச்சனைகள். These may be the signs of different types of other serious diseases. இதெல்லாம் symptoms. வேறு நோய்கள் இருக்கிறது. அந்த நோய் நம்ம ஏற்கனவே கூட சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தியில் பார்த்தோம். கேன்சர் நேரடியாக நமக்கு வலிக்கிறது இல்லை, அது வேற ஏஜென்சிஸ் வழியாக தான் என்ன செய்கிறது, நம்ம வலி கொடுக்கறது என்று. அதுபோல இந்த பிரச்சனைகள் இதுவல்ல பிரச்சனைகள். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது, கடன் பிரச்சனை ஏற்படுகிறது, சமாதான குறைவு ஏற்படுகிறது, வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்படுகிறது, நெருக்கடிகள் ஏற்படுகிறது. When you are witnessing all these kinds of things, you think that these are all just problems. ஆனால் இவைகளுக்கு என்ன இருக்குது, அந்த ரூட் காஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதனுடைய மூல காரணங்கள் வேறு, ஆணி வேறு வேறு. சில செடிகளை நீங்கள் வெட்ட வேண்டும் என்றால் அதை புடுங்கத்தான் செய்யணும். அதை விட்டு விட்டு மேல விழுந்த வெட்டுறீங்கன்னா மறுபடியும் ஆணி வேர் இருக்கிற அப்படின்னால் அது என்ன செய்யும், முளைத்து முளைத்து வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு செவற்றுக்குள்ளாடி, வால்ஸுக்குள்ளாடி, மதில்களுக்குள்ளாடி கூட சில செடிகள் வந்து என்ன செய்யணும், காகங்கள் எச்சங்கள் போட்டு செடிகள் உருவாங்க. நம்ம வளர்ந்து வருகிற வெளிப்பகத்தை வெட்டி விடுவோம், ஆனால் வேர் என்ன செய்கிறது, உள்ளே இருக்கனால அது மறுபடியும் நிஜம் அது ஒயிடன் ஆகிட்டே இருக்கும். அருமையானவளே, உங்கள் பிரச்சனைகள் இவைகளல்ல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். உதாரணமாக உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், அது ரொம்ப முக்கியமானதல்லவா. ஏன்னா உடலை கொண்டு தான் சிறு சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியும் சொல்லுவாங்க. அதுபோல் உடல் இருந்தால் நம்ம வந்து எல்லாம் செயல்பட முடியும். உடல் பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் நினைக்கலாம் இதுக்கு மருந்து சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா டிவைன் ஹீலிங் இல்லையா, டிவைன் ஹீலிங். ஊழியக்காரங்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணும், அற்புதகரமாக நமக்கு சோகத்தை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணும், மூப்பனை கூப்பிடணும், எல்டரை கூப்பிடணும், சரியா? அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம்ல. அதனால் வியாதிகள் வருகின்ற பொழுது அந்த வியாதிகளுக்கு மெடிசன்ஸ் இல்லைன்னா அதை மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்குறோம், ஹீலிங், டிவைன் ஹீலிங் எதிர்பார்க்குறோம். ஆனால் இங்கேயும் நீங்கள் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எப்படி பெறுகிறோம் என்றால், அதனுடைய மூல காரணங்களை கண்டுபிடித்தது, அதாவது வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த ரூட் காசஸ். நீங்கள் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிக்கவில்லைன்னு சொன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உலக பிரகாரமும் பிரச்சனை தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரிடத்தில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா உங்களுக்கு பலர் ஜெபித்தோ கூட சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் சம் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ரெசன்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம் தான் செட்டில் ஆகும். உங்களுடைய பிரச்சனைகளுடைய காரணங்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை நீங்கும், அடுத்த பிரச்சனை வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடன்கள் நீங்கும், அடுத்த கடன் வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறதான சமாதான குறைவு நீங்கும், அடுத்த சமாதான குறைவு வரும். ஏன்னா இவங்களெல்லாம் உருவாக்குவதற்கு அடியில் என்ன இருக்கு, வேறு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீர்வுகளுக்கு வந்து வெறுமனே ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு விசுவாசித்து காணிக்க கொடுத்து அந்த மாதிரி தீர்வுகள் தேடுவதல்ல, இவைகளுடைய காரணங்களை கண்டுபிடி. முதலாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள், முதலாவது மூன்று காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய உடலுக்கேற்ற உணவை உண்கிறோமா? இப்போ சில சொல்லலாம், நமது உடல் சம்பந்தமான காரியங்களை எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம ஆன்மா பற்றி தான் என்ன செய்யணும், பேசணும், உடலை பற்றியும் பேசணும். இந்த உடலுக்குள்ளே தான் என் ஆன்மாவும் என்ன செய்கிறது, செயல்படுகிறது. அதனால் அதான் ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் லாஸ், ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் சார்ந்த இயற்பியல்னு சொல்லுவோம்ல, உடல் சார்ந்த விதிகள். உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றபடியான உணவை முதலாவது நீங்கள் உண்கிறீர்களா, இல்லை உங்களுடைய நாவுக்கேற்ற உடைய உணவை உண்கிறீர்களா? நாவும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறார். சுவை இல்லாமலே எல்லாம் சாப்பிட முடியாது, ஆனால் சுவையாகவே சாப்பிடுவதை உங்கள் வாழ்க்கையில் கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் வரும். இன்றைக்கி நீங்கள் ஜெபக்கூட்டத்துக்கோ இல்லை உபவாசத்துக்கோ போயிட்டு கூட செலவில் ஹீல் ஆகலாம், ஆனால் மறுபடியும் என்ன செய்யும், ஏன்னா யூ ஆர் மேனுஃபேக்சரிங் த டிசீசஸ் இன்வெர்ட்லி, யூ ஆர் சம்திங் பை தட் யூ ஆர் ப்ரொடியூசிங் நியூ டிசீசஸ். நீ உன் உடலுக்கேற்ற உணவை சாப்பிடணும். நீ 20 வயசில் என்ன சாப்பிட்ருந்தியோ அதை அப்படியே 40 வயசுலேயும் சாப்பிடக்கூடாது. நீ 40 வயசில் என்ன சாப்பிடுதோ அதை அப்படியே 50 வயசுலேயும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நீ ஹெல்த்தியாக இருந்த, எதை வேணாலும் சாப்பிடலாம், இன்னைக்கு நீ ஹெல்த்தியாக இல்லை. எனக்கு மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும், 6 நாள் மரவள்ளி கிழங்கு வெட்டி செஞ்சு கொடுத்தீங்க நான் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு ஆசையை நான் நிறைவேற்றுறதில்லை. என்னைக்கா ஒரு நாள் தான் என்ன செய்வேன், அப்போ கூட வாங்கி கொண்டு வந்து வாய்ப்பு இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாலுக்கோ ஸ்டாலினுக்கோ சுவாக்கினுக்கோ கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டா என்னாயிடும், ரொம்ப பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம பிரச்சனை அவங்களுக்கும் என்ன கிடைக்கட்டும், ஒரு பங்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். எனக்கு டெய்லி சாப்பிடவும் ஆசை உண்டு, ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல அந்த மரவள்ளி கிழங்குடைய டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் அதனால் எங்கள் ஊருக்கு போகிறவள்ள அருள்தாசன் ஒரு பிரதர் எங்களுக்கு இருக்கிறார், நல்ல நண்பர். அவர் வீட்டுக்கு போனால் எப்படி பார்த்தாலும் சாப்பாட்டில் என்ன இருக்கும், மரவள்ளி கிழங்கு இருக்கும். அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த ஒரு மீன் குழம்பும் சேர்த்து அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வாயாவது வயிறாவது வியாதியாவது, கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்து விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம சாப்பிட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி நம்ம ஒரு மோகன்குமார் ஒரு சகோதரர்

நார்மலாக இருந்தனா எதை வேணாலும் சாப்பிடலாம். உருளைக்கிழங்குலாம் எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா? மும்பைக்கெல்லாம் போய் பார்த்தா அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ வடப்பாவை சாப்பிட்ருக்கோம் தெரியுமா? மும்பையில் வடப்பா வடப்பான்னு அவ்வளவு உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்யணும், ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. இதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல, பார்த்தாலே தெரிஞ்சுங்க. உடலுக்கேற்ற உணவை நீ உண்கிறாயா? நீ கடந்த காலத்தில் உண்ட அதே உணவில்ல உனக்கு வியாதி வந்துச்சா, பிபி வந்துச்சா, இல்லை நியூரோ ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அல்சர் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சா, யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். மருந்தை போட்டுறல, நான் இன்சுலின் போடுறேங்க இருக்கட்டும், அதுவல்ல கணக்கு. உன்னுடைய உடலுக்கேற்ற உணவு, ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆசைக்கு ஏற்றபடி போனோன்னா வியாதி இருக்கும். உங்களுடைய வியாதி இன்னைக்கு குணமாகும், மாத்திரப்பட்டு குணமாகும், மறுநாள் செய்யும். அநேகர் தங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறதில்ல, அதுக்கு பதிலாக மருந்து வச்சு என்ன பண்ணிடுறது, சமாளிச்சுக்கிறது, நான் மாத்திரை போடுறேங்க அப்படின்ட்டு. உடலுக்கு உகந்த உணவு, நேற்று நீ என்ன சாப்பிட்டேங்கிறது இல்லை, இப்பொழுது உன்னுடைய வயதுகள் என்ன, உன்னுடைய உடலில் என்னென்ன வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கேற்றபடி தான் என்ன செய்யணும். ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றீங்களேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே நாங்கள் சோறு தாங்க சாப்பிடுவோம், எப்போவுமே நாங்கள் கறிமீன் தாங்க சாப்பிடுவோம், அப்படி பழகிட்டோம். யோ, அது ஒரு காலத்தில் இங்கே சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது. உங்கள் வியாதி உங்கள் தலைமுறைக்கும் வரது இல்லையா, ஹெரிடிட்ரி தானே. நீங்கள் ரெண்டு பேரும் சுகரை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டீங்களா, பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிச்சு வச்சிங்களோ வரலையோ, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக என்ன வரும், என்ன இப்படி சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல். எனக்கு விசுவாசம் இருக்குங்க, ஆனால் நிறைய பேருக்கு சுகர் இருக்குதே, கேட்டால் அம்மா அப்பா இருக்குதுங்கிறாங்க. அப்போ அம்மா அப்பா வந்து கேட்காமலே வைத்து விட்டு சொல்லுங்கிற சுதந்திரம் என்ன, இந்த சுகர், இந்த பிபி, இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இல்லை. சரி, அதனால் முதலாவது உன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீ மருந்து சாப்பிட்டு தீர்வு தேடுவதற்கு முன்பாக, அந்த தெய்வீக சுகம் தேடுவதற்கு முன்பாக நீ சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றியா? எப்போ பார்த்தாலும் சுவையாக தான் சாப்பிடுவேன். சிலருக்கு வெஜிடேரியனா என்னன்னே தெரியாதுங்க. வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனால் இதனை மருந்து கடைக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என் கூட வரவங்களுக்குலாம் அந்த ஃபீலிங் கிடைக்கும். நாங்கள் ட்ராவலுக்கு போகிறவங்களெல்லாம் வெஜிடேரியன் நான்வெஜ் கடை மேக்ஸிமம் 99% போகிறது. அதனால் என் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நல்ல வெஜிடேரியன் கடைக்கு போவாங்க, சும்மா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், மத்தியானம் வந்துச்சு பிரதர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவார், எங்கேயோ வண்டி எங்கே நிற்கும், ஒரு மருந்து கடையில் நிற்கும் அப்படின்ட்டு. ஏன் அது அஞ்சு பேருக்கு முன்னாடி நின்னா, தலப்பாக்கெட்டுக்கு முன்னாடி நின்னா, ஸ்டார் பிரியாணிக்கு முன்னாடி நின்னா சந்தோஷமாக இருக்கும். இது எங்கே போகுது, கிளினிக்கு போகுது. சரி, ஆனால் உன்னுடைய உடலை நீ சரியாக ஹெல்த்தியாக இருக்க விரும்பினால் உணவு கட்டுப்பாடு அவசியம். இரண்டாவதாக, உண்கிறாய் உழைக்கிறாயா? வேலை இருந்தால் தாங்க நான் உழைக்கிறதுக்கு, வேலை இருந்தோ இல்லையோ உனக்கு ஒரு வேலை இல்லைனாலும் ஓடுற வேலையாக செய், குதிக்கிற வேலையாக செய், நடக்கிற வேலையாக செய். அது வியாதி வந்துச்சா அவசியம் நீங்கள் நடந்து தான் ஆகணும். சில சொல்ல நான் கிச்சனை சுற்றியே நடப்பேன், அந்த கிச்சன் சுற்றி நடக்கிறதெல்லாம் கண்துடைப்பு. இதிலெல்லாம் பிரிஸ்க் வாக் வேணும் இல்லையா, அதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு போகணும், உங்கள் மைண்டும் ஓடணும், வீட்டுக்குள்ளே இருக்கும் அது ஒரு பக்கம் கிடைக்குது. ஸோ உடனே சிலர் எங்கள் முன்னோர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மி அரைக்கிறதுலேயே எக்ஸசைஸ் வாங்கினாங்க, அரிசி குத்துறதுலேயே இது பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி நீ என்ன புண்ணியம், அவங்களுக்கு இயற்கையாகவே எக்ஸசைஸ் கிடைச்சி உனக்கு இல்லை இல்லை, நீ கிரைண்டரே மிக்சி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு நாலு முறை அங்கே போகிற இங்கே போகிற வழியே எல்லாம் எக்ஸசைஸ் கிடைச்சிருமா, கிடைக்காது. எனவே உடலுக்கு உழைப்பு வேண்டும், எனவே தான் நமக்கு வேலை வேணும். வேலை இருக்கிற சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல, இந்த உடல் வந்து உழைத்து கொண்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வேலை செய், வேலை இல்லாதவங்கெல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதை வேலை செய்கிறவங்க எல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறோம், ஜம்முன்னு உட்காந்தது மத்தியம் தான் எழும்புவாங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு மறுபடி சாயங்காலம் தான் எழும்புவாங்க. இப்போ அதுக்கு இடையில ஒரு பேனா தேவைப்பட்டாலும் ஒரு பேப்பர் தேவைப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்டண்டரை கூப்பிட்டு தான் எடுப்பாங்க, இவ்வளோ எழும்பவே மாட்டாங்க. அப்படி எழும்பி சில ஆள் வரவுள்ள தான் தெரியுது, ஓஹோ இந்த ஆள் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு அப்படி தெரிய வருது. ஏன்னா அப்படி ஜம்முன்னு அப்படி அந்த சீட் ஃபிட்டிங்காக என்ன பண்ணிடுறாரு, சீட் ஃபிக்ஸிங்காக அப்படி இது பண்ணிடுறாரு. உடலை உழைக்கிடுங்க, எழும்பணும். ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு பண்ணக்கூடாது, எழும்பணும். நாலு முறை எழும்பி உட்காந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். உங்கள் உடம்புல வியாதி வந்துடுதா, நீ நடக்கலைன்னா பாவம் செய்கிறீங்க. ஏன்னா அதான் ஃபிசிக்கல் ரூல்ஸ்ன்னு சொன்னேன், அந்த ஃபிசியாலஜிக்கல் லாஸில் நீங்கள் என்ன செய்யணும், பாட பின்பற்றணும். உடலுக்கு உரிய உழைப்பை கொடுக்குறீங்களா? மூன்றாவதாக, உடலுக்கு உரிய ஓய்வை கொடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். அப்போது சிலர் வந்து நான் வந்து என்ன மாதிரி ஆள், ஓய்வறியாத சூரியன், எனக்கெல்லாம் ஒன்று தேவை. இந்த டிரைவர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு, சார் ஒரு மணி நேரம் போகுது சார், ஒரு மணி நேரம் போனால் அடுத்த ட்ரிப்பு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. காலங்கள் போகிறவள தான் தெரியும் இல்லையா, நேரங்கள் போகிறவள தான் பிரச்சனை வரும். எனவே உடலுக்கு நல்ல உரிய உணவை கொடுக்கணும், இரண்டாவது உரிய உழைப்பை கொடுக்கணும், மூணாவது உரிய

ஓய்வை கொடுக்கணும். நீங்க மினிமம் 6.5 hours இல்லைன்னா ஒரு 7 hours இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 hours டெய்லி தூங்கி தாங்கணும். அப்படி தூங்காம சம்பாதிக்காது, சாபமான வருமானத்தை சேர்க்காது. சிலருக்கு நிர்பந்தம் இருக்கலாம், வேற வழி இல்லை பிரதர், என்னால் 6 மணி நேரம் தூங்க முடியாது, ஏன்னா என்ன வேலை அந்த மாதிரி வேலை, அந்த மாதிரி அந்த மாதிரி வேலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் வேலை செய்கிற வேலைகளும் போகக்கூடாது. ஒரு மனிதன் நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி தான் வேலை செய்யணும் சொல்லுங்கள், 8 மணி நேரம். சூழல் இப்போ வித்தியாசமாக இருக்குது, 10 மணி 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஆனால் அதையும் தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதா என்னுடைய வாழ்க்கை, சம்பாதிக்கிறதா என்னுடைய வாழ்க்கை, தொழில் தான் எனக்கு வாழ்க்கை. காலையில் போய் கடையில் உட்காந்துக்கிறது, நடராத்திரி எழுப்பி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வைத்துக்கொண்டா உங்கள் உடல் கெட்டது. எதுக்கு வாழ்கிறீங்க, உங்கள் உடலுக்காக வாழ்கிறீங்க, உடல் நல்லா இருக்கணும்ல, உடல் நல்லா இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். பரலோகத்துக்கு போனாலும் உடல் வேணும்ல, இப்போ ஆவிலே போயிடுவீங்களா, இந்த உடலில் உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த உடலில் இருந்தாங்க. அதனால தான் வேதமான உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ ஆலயத்தை பராமரிக்கிற மாதிரி உங்கள் சரீரத்தையும் பராமரிக்கணும். அப்போது 3 காரியங்கள் பார்த்தோம். 1, உடலுக்கேற்ற உணவு, உடலுக்கு தேவையான உழைப்பு, 3வது உடலுக்கு தேவையான ஓய்வு. ஓய்வெல்லாம் எடுக்காமல் சாதனை புரிஞ்சுக்கிட்டெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது, கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்கார் பிரதர். சில அரசியல் தலைவர் இப்படி தான் போய் சொல்லுவாங்க, நான் 4 மணிக்கு தான் தூங்குவேன், அவங்க நல்லா தூங்குவாங்க, நீங்கள் கதை விடுவாங்க, அது அவங்க உடம்பு இருக்கிற இருப்பை பார்த்தாலே தெரியுது, 4 மணி நேரம் தூங்குற ஆள் மாதிரியே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் 4 மணி நேரம் தூங்குற நடக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த அரசியல் தலைவன் வாழலாம் பொழுது எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்லி பழகுனால எங்கள் தலைவர் 2 மணி நேரம் தான் தூங்குவார், மீதி நேரமெல்லாம் மக்களுக்காக சேவை செய்கிறார் அப்படின்னு. ஒன்றும் கதை கிடையாது, சுத்த பொய். இந்த அரசியல்வாதி சொல்கிற பொய்யெல்லாம் என்ன செய்யாங்க, அவன் அந்த ஜெயலலிதாமா அப்படி தான் சொல்லிட்டு கிடந்தாங்க, 4 மணி நேரம் தான் தூங்கும் அப்படின்னு. சரி, போதுமான அளவுக்கு தூங்குங்க, போதுமான அளவுக்கு வேலைக்கு உடம்புக்கு வேலை கொடுங்க. என்ன பிரதர் இன்னைக்கு தேவ செய்தின்னு சொன்னீங்க, என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க, இது தேவ செய்தி இல்லையா? நம்ம எப்பவுமே பரலோகத்தை பற்றி பேசணும், பரிசுத்தத்தை பற்றி பேசணும், உடலை பற்றி பேசணும். உடலையும் நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு கிவ் மோர் கேர் ஃபார் அவர் ஃபிசிக்கல் பாடி. எனவே உடலுக்கு அப்போ உடலில் உங்களுக்கு பிரச்சனை வந்துன்னு சொன்னால், அந்த உடல்ல இருக்க வியாதிங்கிற மாதிரி வியாதியை உருவாக்கி கொண்டிருக்க, மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிற, நீ உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஏரியாவுக்கு வா, வந்து அட்யூர் லெவலில் அவசியம் என்ற வரைக்கும் நீ இந்த காரியத்தை செய்யணும். 2வதாக பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதார பிரச்சனைகள் ஏன் வருகிறது, பெரும்பாலான பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் என்றால் நம்முடைய ஒழுங்குபடுத்தப்படாத ஆசைகள், நம்முடைய எல்லை கடந்த ஆசைகள், நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சின ஆசைகள். ஆசைகள் தவறல்ல, போன வாரம் கூட பார்த்தோம்ல, ஆசைகள் என்பது குதிரை போன்றது, குதிரை நமக்கு வேணும் பிரயாணம் பண்ணுறதுக்கு, ஆனால் குதிரைக்கு என்ன வேணும், கடிவாளங்கள் வேணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏன் கடனாளியானாய், கடன் வாங்க வேண்டிய நிற்பது எப்படி வந்தது, இயற்கை கொடுத்ததா, இல்லை என்றால் உன்னுடைய தவறான வழிகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான ஆசைகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான நிர்வாகம் கொடுத்ததா, உன்னுடைய தவறான முடிவுகள் கொடுத்ததா, உன்னுடைய நிலைமைக்கு மிஞ்சி போய் கடன் வாங்கினாயா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, நீ 10 லட்சம் 15 லட்சம்னு வாங்கினியா? So you have done some wrong. You must realize that. நீங்கள் உங்களுடைய எல்லைகளை மீறி கடன் வாங்குகிறீர்கள், உங்கள் எல்லைகளை மீறி உங்களுடைய விரிவாக்கம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வருமான எல்லைக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும் இல்லையா? அடுத்தவருடைய வருமானத்தின் அளவில் நீங்கள் வாழக்கூடாது. அவன் 50,000 சம்பாதிக்கிறான், 2 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் எப்படி வாழ்கிறான் அதே மாதிரி இல்லை, உன்னுடைய வருமானத்தினுடைய எல்லை. அப்போ நிறைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை ஏன் வந்தது, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்குவாய் அப்படியே சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய். அதனால நீங்க சும்மா கொடுக்கலன்னா கடனாவது கொடுங்க, ஆனால் பார்த்து கொடுங்க, யாருக்குமே கொடுக்கறவள திருப்பி தரது கெப்பாசிட்டின்னு பார்த்து கொடுங்க, அது நல்லதுங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, காந்தி கடக்கில் எழுதிடுங்க, மகாத்மா காந்திக்கு, அவர் திருப்பி வந்து கொடுக்க போறதே கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா கடன் கொடுங்க, கடன் கொடுத்தாலும் மனசுக்குள்ள எழுதிடுங்க, இது வாரா கடன், இது விஜய் மல்லையா கடன். விஜய் மல்லையா கடன் தெரியுமா, அவர் 1000 கணக்கில் கோடியை வாங்கிட்டு எங்கே போயிட்டாரான், வெளிநாட்டுக்கு போய் அங்கே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார் பாவம். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்புங்கிற பேரில் கொடுக்காவிட்டாலும் கடனுங்கிற பேரில் கொடுங்க, கொடுத்துட்டு மனசுக்குள்ளே எழுதிடுங்க, என்ன இது வருவதாக நான் எதிர்பார்த்து கொடுக்கல, வந்தால் வரட்டும் வரலன்னா போகட்டும். அதே இடத்துல வாங்குறவங்க இப்படி எண்ணக்கூடாது, நான் கடன் என்று வாங்குகிறேன் ஆனால் மனதுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறேன், என்ன ஆண்டவர் என்கிட்ட கடன் வாங்குவாய்ன்னு சொல்லலை, நீ கடன் கொடுப்பாய்னு தான் சொல்லிக்கிறவளே கடன். அப்போ நான் வாங்கினது என்னது, இந்த சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க, நான் சொல்லுவேன் இந்த யார் கடன் கொடுத்தாலும் கொடுங்க, பாஸ்டர்ஸுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, கொடுத்த ஐயா கடன் தானா இது, இல்லை எதிர்காலத்தில் இது காணிக்கையாக மாறுமா சொல்லி கொடுங்க. ஏன்னா பாஸ்டர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கடனை தான் வாங்குவாங்க, நிலத்தை வாங்குவாங்க, ஜுவல்ஸை வாங்குவாங்க,
கேஷை வாங்குவாங்க, உங்களுடைய டெபாசிட்டை வாங்கி, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது வச்சுருக்க காசை வாங்குவாங்க, வாங்கிட்டு கர்த்தருக்காக செய்யுங்க கர்த்தருக்காக செய்யுன்னு சொல்லுவாங்க. நாம் கர்த்தருக்காக செய்கிறத நம்ம செய்யணும். ஆனால் இவர் கடன் வாங்குவார், திருப்பி கேட்க போகிறவில்லை. என்ன சிஸ்டர், கர்த்தருக்குள்ள நல்லா வச்சுருக்காருல்ல, உங்கள் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, கர்த்தருக்காக தானே செஞ்சீங்க. இல்லை பாஸ்டர், நீங்கள் கடன் தானே கேட்டீங்க, அது நான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் சேர்த்து வச்ச பணம் இருக்கட்டும், கர்த்தர் பார்த்து வர பிள்ளைய நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருக்காக தானே செலவு பண்ணேன். நீங்கள் கடன் காணிக்கையாக தான் கொடுக்குறதா நினச்சிட்டு வாங்கினேன், நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே கடன் வச்சுருக்கீங்களா, என்ன பாஸ் சொல்லி சொல்லியிலே வாங்கினீங்க. அதனால் யார் கடன் கொடுத்தாலும் யார் கொடுக்காதீங்க, ஏன் அவரை பாவியாக்காதீங்க, அவரும் பரலோகத்துக்கு போகணும். உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு அவர் அப்புறம் பொய் சொல்ல வச்சு திருப்பி கொடுக்க முடியும், நிலைமை உருவாக்க வச்சு நான் கேட்டாலும் சரி தான், நான் கேட்டாலும் அப்படி தான் திருப்பி தருவாருங்க நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யுங்க, கொடுங்க. ஆனால் என்ன செய்யுங்க, ஹிஸ்டரியை பாருங்கள். சரி இருக்கட்டும், எதற்கு சொல்லுங்கன்னா, அநேகருடைய கடன்கள், அநேகருடைய பொருளாதார நெருக்கடி, எல்லைகளை கடந்த ஆசைகள், உன்னுடைய ஆசைகளுடைய எல்லைகளை நீ சுருக்கணும். எந்த அளவிற்கு உனக்கு ஆண்டவர் சூழலை கொடுத்துக்காரோ அந்த சூழலுக்கு தான் என்ன செய்யணும், நீ இது பண்ணணும். அப்போ நிறைய பேருடைய கடன் இந்த அதாவது ஆசைகளை குறைக்கிறது கிடையாது, வழிகளை மாற்றுறது கிடையாது, அதே பழைய பழைய நாட்களும் அதே வழிகளை பிரயாணம் பண்றது, அந்த டெண்டன்சி மாறவே மாறாது, போக போக போக போக இன்னும் இன்னும் அந்த கடன்களிலேயே வாழ்றது. எனவே கடன்கள் ஏன் வந்ததுன்னு சொன்னால், பெரும்பாலும் ஞானமின்மை, தேவனை முன்வைத்து வாழாமை, தேவனுடைய ஆலோசனைகளை தேடாமை, வேத வார்த்தைகள் முக்கிய கூடாமை, இவைகளெல்லாம் செஞ்சுட்டு தாங்க நம்ம கடனாளி ஆகிறோம். கடன் மட்டுமல்ல, பல நெருக்கடிகள் ஏற்படுகிறது இல்லையா, பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய ஆசைகளை முதலாக நீங்கள் சீர் பண்ணணும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உறவு பிரச்சனைகள். உறவு பிரச்சனைகள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது என்றால், எதனால் ஏற்படுகிறது, எல்லாம் நான் தான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, உறவுகளுக்குள்ளே இருக்கிறீங்க. என்ன பாலமுருகன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேங்கிறார், நான் என்ன சொல்ல முடியும் சிஸ்டர், இதாக சொல்கிறீங்களா, சத்தமாக சொல்லுங்கள். விட்டு கொடுக்காமல் போகிறதுனால சாரி, அவங்க ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, டாப்ஸ் எதாவது இருக்கா, இல்லை நாங்கள் இதை பக்கத்தில் இருக்கிறாங்க சாரி, வேறு பாபு தலையாத்த பக்கம் திருப்புறாரு. உறவுகள் ஏங்க சார் பிரச்சனை வருது, அது அவருக்கு தெரியாது, ஏன்னா உறவுகள் பிரச்சனை வந்தால் தானே தெரியும், எஸ் சரக்கா இருக்கிறாங்களா, ஆ சாரி பிரதர், வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துல நேரத்தில் இதெல்லாம் கேட்கலாமா, தனியாக கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறீங்க நினைக்கிறீங்க. பெரும்பாலான நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகளுடைய காரணம் என்ன, நீங்கள் இன்றைக்கி எனக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க, நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலைங்க, ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் சில விஷயங்கள் ஜெபம் சொல்லும் பைபிளில், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம், சரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ஜெபத்துலேயும் போகாது உபவாசத்துலேயும் போகாது அப்படி இருக்கு, இது அதை விட பெரிய பிசாசு. எந்த பிசாசு, இந்த உறவுகளுக்கு இடையிலேயே வருகிற பிசாசு. ஆண்டவர் சொன்னார்ல இந்த வகை பிசாசுன்னு சொன்னார்ல, அந்த வகை பிசாசை விட அது சிலருக்கு சேஷ்டைகளை காட்டிட்டு போகிற பிசாசு, இது வேற விதமான பிசாசு. இந்த விதமான பிசாசுகளை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தது எதுன்னு சொன்னா, உங்களுடைய தவறான சுபாவங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நல்ல சுபாவ குறைவுகள். ஒன்று உங்களுடைய ராங் ஆட்டிடியூட்ஸ், ராங் பிஹேவியர்ஸ், கேரக்டர். பெரும்பாலும் உடைய உறவுகளுடைய பிரச்சனைகளை திரும்பி உள்ளே போய் பாருங்கள், அதை பார்க்காதபடிக்கு என்னுடைய சுபாவம் அப்படியே இருக்கும், என்னுடைய மென்டாலிட்டியெலாம் அப்படியே இருக்கும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், கனவு காணக்கூடாது. உங்கள் சுபாவங்களை நீங்கள் சீர் செய்யாத வரைக்கும் பாருங்கள், நிறைய பஞ்சாயத்து பண்ணுவாங்க, குடும்பங்கள் கூட பிரச்சனை வருது, பொண்ணு சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டுது, அப்புறம் என்ன செய்வாங்க பெரியவங்க எல்டேஸ் எல்லாம் கூடி உட்காந்து, இல்லை இப்போ கிறிஸ்தவ குடும்பம்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து, அப்புறம் சர்ச்சில் இருக்கிற முக்கியஸ்தர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. என்னதான் மத்தியஸ்தம் பண்ணாலும், பஞ்சாயத்து பண்ணாலும், என்னதான் தேவ சமூகத்தில் ஜெபித்து சில காரியங்களை செஞ்சாலும், மறுபடி பழைய கிழவி அப்படி தானே, பழைய குருடியா, ஓ ரைட், பழைய குருடி கதவு திறையே. நீ என்னதான் ஜெபம் பண்ணி வச்சாலும், உபவாசம் பண்ணி வச்சாலும், பாஸ்டர் வந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் நாட்டாண்மை வந்தாலும் சரி, பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, மனிதனுடைய அடிப்படை சுபாவங்கள் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிற. அந்த சுபாவங்களில் மாற்றம் ஏற்படாத பொழுது, எத்தனை தான் பஞ்சாயத்து வச்சாலும் சரி, எத்தனை தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, எப்படி தான் கோர்ட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணாலும் சரி, என்ன செய்ய மாறாதையா, மாறாது, மனமும் குணமும் மாறாது. சுபாவ மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுபாவங்கள் தான் உனக்கு பல பிரச்சனைகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த சுபாவங்களை குறித்து சிந்திக்கணும், உனக்கு எனக்கு எந்த மாதிரிப்பட்ட பிஹேவியர் இருக்குது, எந்த மாதிரிப்பட்ட மைண்ட் செட் இருக்குது. ரெண்டு பிரச்சனை, ஒன்று we have some bad qualities, இன்னொன்று we don't have some better qualities. சில இடங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளதில் கெட்ட சுபாவம் இல்லை,
ஆனால் கெட்ட சுபாவங்களை சந்திக்கும்படியான நல்ல சுபாவங்கள் இல்லை. அப்ப வாழ்க்கையில வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது வெறும் ஜபங்களினால் அல்ல, வெறும் விசுவாசத்தினால் அல்ல, வெறும் காணிக்கையினால் அல்ல, உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் 1 மத்தேயுடைய 5-7 வசனங்களையும் 17 வசனத்தையும் 2 மத்தேயுடைய 17 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆகாய தீர்க்கதரிசி அவர்கள் அந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்கிற பொழுது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய சுபாவங்களை சிந்தித்து பாருங்கள். இது எங்கிருந்து வந்தது? ஃப்ரம் ஹோயர் இட் ஹஸ் கம். அதை பார்க்காதபடி நீங்கள் சர்ஃபஸில் வந்து இது போல செட் பண்ணி செட் பண்ணி இல்லைங்க, இது 2 நாள் இருக்கும், 1 நாள் இருக்கும், யூ வில் நெவர் ஃபைண்ட் த ப்ராப்பர் சொல்யூஷன். அடித்தளங்களை பாருங்கள், ஆணிவேரை பாருங்கள். உங்களுடைய சரியற்ற சுபாவங்களினால் அந்த குடும்பத்தில் வந்தது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு நல்ல சுபாவம் தாங்க, எனக்கு கெட்ட சுபாவம் கிடையாது. உங்களுக்கு கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் நல்ல சுபாவம் இருக்குதா? கெட்ட சுபாவத்தை தாங்குகிற சுபாவம் இல்லாமல் இருக்கா? இல்லை. அப்போ 3 காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது நினைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யல. நம்ம குரலில் படிக்கிறோம் திருக்குறள். வாழ்க்கையில் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உடல் சார்ந்த பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன். அனைத்தும் நம்முடைய தவறுகள்னால தான் உடலில் பிரச்சனை வர அர்த்தம் இல்லை. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் இதில் வருகிறது. அது மாதிரி நிறைய வியாதிகள் இவைகளால் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு அப்பால பியாண்டவர் கெப்பாசிட்டி, நம்முடைய பியாண்டவர் நேச்சர், சில விஷயங்கள் வரும், அதுவல்ல. ஆனால் நீங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள். 3வதாக உங்களுடைய உறவு சார்ந்த பிரச்சனைகளை, நீங்கள் சுபாவங்களையும் சரி பண்ண மாட்டோம், வழிகளையும் சரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் நீங்கள் உண்மையான தீர்வை காண முடியும். 4வதாக நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவது என்று சொன்னால் ஜபிக்கிறவர்களாக இருந்தீர்களா கேட்கவில்லை. தேவனுடைய நீதியை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நியாயங்களை தேடுகிறவர்களாக, தேவனுடைய பரிசுத்தத்தை தேடுகிறவர்களாக, தேவனுடைய நோக்கத்தை தேடுகிறவர்களாக இருந்தீர்களா? அப்படி தேடுகிறவளா இல்லை என்றால் நீங்கள் அந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ போய் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறதில்ல. உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்து யூ ஹாவ் டு செட்டில் த திங்ஸ், யூ நீட் டு ஹாவ் சம் கரெக்ஷன்ஸ். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துடைய 5வது அத்தியாயத்தை நான் வாசித்தோம். 15வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஓசியா 5வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். அதுக்கு முந்தைய ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா அவள் ஆடுகளோடு மாடுகளோடு என்ன தேடி வருவாங்க, பட் தே வான்ட் ஃபைண்ட் அவுட் மீ, என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஹேவ் டு ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய குற்றங்களை நீ கண்டுபிடித்து என்னை தேடுகிற வரைக்கும் நான் போயிடுவேங்கிறார். நீ ஜபமா பண்ணிட்டு கிடக்கிற, நீ உபவாசமா இருக்கிற, நீ ஜபக்கூட்டமா போற, நீ உபவாச கூட்டத்துக்கு போற, நீ ஊழியக்காரர்கிட்ட போற, யார் யாருக்கிட்டே போகிற. ஆனால் யூ ஆர் நாட் ரியலைசிங் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய சுபாவத்தில் இருக்கின்ற குறைவுகளை பல நேரத்தில் சொல்றோம், அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது. அவர்கிட்ட தப்பான சுபாவம் இருக்குது, உங்ககிட்ட நல்ல சுபாவம் இருக்குதா? அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இல்லைங்க. எல்லாமே அந்த லேடி தான் காரணங்க, ரைட்டு தான். ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? எனவே இந்த 3 காரியங்களையும் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் விரைவாக முடிக்க வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் 2வது தீர்வு எப்படி வருதுன்னு சொன்னால், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உண்மையிலேயே தே ஆர் நாட் அட் ஆல் ப்ராப்ளம்ஸ். இவைகள் வாழ்க்கையினுடைய சில பகுதிகள். எல்லாவற்றையும் நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலவற்றை நீங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ண வேண்டும். சர்டன் ப்ராப்ளம்ஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட், யூ ஹாவ் டு டேக் இட் ஆஸ் ஏ லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறையை எடுத்துக்கணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் தட், வாழ பழகணும். உங்கள் உடம்புல வியாதி வந்தால் கூட, வந்துச்சு அல்சர், அப்புறம் வாய் தொல்லை, நியூரோ ப்ராப்ளம், பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், டாப் பெயின், பாட்டம் பெயின், அப்படி பல பெயின் இருக்குல்ல, மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழ் வலி, மேல் வலி, அப்படி நிறைய வலிகள் இருக்குது. அப்புறம் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்கா வந்திருக்குதா? விசுவாசத்தில் சொல்ல போகலாம்னு டாக்டர் சொல்கிறார், போகாதுங்கிறார். அது வந்துன்னா இருக்குங்க, அது உங்களை பெரிய தொல்லைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கிறாங்க. டாக்டர் போய் வியாதிக்காசு கேட்குறார், அவர் மருந்து இப்போ தான் முதல் முறை எழுதுறார். சார் இது எத்தனை நாள் சாப்பிடணும்? 1 நாள் முழுது சாப்பிடு. ஆயில் இருக்கிறவரே என்ன செய்யும்? இல்லை வழக்கமாக 3 நாள் 6 நேரம்னு சொல்லி எழுதுவாங்க, இப்போ இவருச்சு டெய்லி சாப்பிட சொல்லுவோம். ஆமாம், இது உன்னோட என்ன செய்யும்? சில வியாதிகள், சில மருத்துவ விதிகளை நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். விசுவாசம் இருக்குது. எல்லாம் வாய் சாப்பிடால் விட்டுட்டு போவாங்க மேடையில் நின்று கொண்டு, அத்தனை வியாதியும் போய்விட்டு அப்படின்னு. சில வியாதிகள் வந்துவிட்டால் இவைகள் நிமித்தமாக நீங்கள் மனதை போட்டு அலசடிப்படுத்தி கொண்டிருப்பதில், ஐயோ வந்து விட்டதே, நான் எவ்வளவு துள்ளி குதித்து மானை போல ஓடி ஆடி கொண்டிருந்தேன், சிட்டிக்குருவி போல இருந்தேன், பொட்டாம்பூச்சி போல இருந்தேன், எனக்கு இப்படி வந்து விட்டதே சொல்லி இன்னும் வியாதி ஆகிட்டு இருக்கிறது. வந்தால் வந்துட்டு போச்சு, வந்துட்டு போட்டும்,
இவைகளை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்கள், இவைகளை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணால் வாழும் ஆண்டு பெரிய கடவுளுடைய பெரிதான கிருபையினால எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, வந்துச்சு அமைஞ்சு போச்சியா, ஏற்றுக்க. ஏற்றுக்கிட்டு சொல்யூஷனை தேடு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணு, இன்னொரு பக்கம் புலம்பிக்கிட்டே உட்காராத. இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா? அதுக்கு என்ன செய்கிறது? ஒவ்வொருத்தங்க வயசாகிறவள திரும்பி பார்க்குறவள ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தவன் தெரியும். அதான் அந்த உலகம், நீ ஒரே மாதிரி இருக்க முடியாது. என்ன தான் தகுடு திட்டம் பண்ணாலும் நாள் போக போக நீ என்ன செஞ்சிருப்பா? நலிந்து கொண்டு தான் இருப்பா, ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே இதை ஒன்றை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். வியாதிகள் வந்துவிட்டால் அந்த வியாதிகள் தொடர்பான பதட்டங்களோடும் கலக்கங்களோடும் அதை குறித்த புலம்பல்களோடும் இருக்கும் பொழுது அது இன்னொரு வியாதியாக மாறுகிறது. உனக்கு மென்டல் ட்ரபுளம் வந்துடும் சீக்கிரமா சேர்ந்து. இப்போ உடம்புல மட்டும்தான் வியாதி வந்திருக்கு. ஆக வாழ்க்கையில் வியாதிகள் வந்துவிட்டால் அது மட்டுமில்ல, இன்னொன்னையும் கவனிக்கணும். நிறைய வியாதிகளை உருவாக்குறது எது தெரியுமா? உருவாக்குறது எது? நம்முடைய மனம். மனம் கவலைகளின் ஆளுகைக்குள் வருகிற பொழுது உடல் வியாதிகளுடைய ஆளுகைக்குள் வரும். மனம் தேவ ஆளுகைக்குள் இருக்கும் பொழுது கவலைகள் ஆள முடியாது, அதனுடைய விளைவாக உடம்பையும் நிறைய வியாதிகள் ஆள முடியாது. ஆக வாழ்க்கையில் இவர்கள் வந்துவிட்டால் இவைகளை குறித்து நீங்கள் பதட்டம் அடைந்து கொண்டிருப்பது. ஆண்டவர் நம்மை குணமாக்குவார், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். சிலவேளை பவுல போல என் கிருபை போதும் உண்டா, என்ன பண்றது, நாம ஜெபம் பண்ணது வியாதிக்காக. ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? பலவீனத்திலும் அவருடைய பலம் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பலவீனங்களிலும் பெருமை பாராட்டுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 12:10 சொல்றது மாதிரி நாம வாழ வேண்டும். இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கைகள். அல்லேலூயா. எனவே வியாதியே நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து கொஞ்சம் தாங்க உடம்பு வலிக்கும் உடனே, அதனால எலும்புறதே கிடையாது. எலும்பு ஒன்றும் ஆகாது. விழுந்துட்டா என்ன பண்றது? அந்த அளவுக்கு ஒன்றும் வரல, வர வச்சிடாத. கொஞ்சோண்டு போதும் சிலருக்கு, ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை பண்ணி அதையே நினைத்துக்கிட்டு அதே இது பண்ணிட்டெல்லாம் நான் எனக்கு கூட என்ன சில உடல் அசங்கங்கள்லாம் உண்டு. நான் அதே ரசிச்சுட்டு வாழ்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஓடி ஆடி கொண்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுக்காக விழுந்து விழுந்து தூக்கிட்டே இருக்கிறது கிடையாது. எனவே வாழப்பழங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய பொருளாதார சூழல்கள், உங்களுடைய வாழ்வின் தேவைகள் உரிய விதமாக சந்திக்கப்படவில்லை, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லை, உங்களுடைய உணவு தேவைகள், உங்களுடைய உடை தேவைகள், உங்களுடைய உறைவிட தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற தேவைகள் அநேகம் உங்களால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. இவர்களும் பிரச்சனை தான். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க என்ன மாதிரி ருசி ருசியாக சாப்பிட்றாங்க என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க தினசு தினசாக ஓவோ எப்படி உடுக்கிறாங்க என்னால் உடுக்க முடியலையே, ஒரு சிலவங்க போடு போடுன்னு எவ்வளோ நகை போடுறாங்க என்னால் போட முடியலையே, ஒரு சிலவங்க என்ன மாதிரிப்பட்ட சொகுசு வாகனங்களை போகிறாங்க என்கிட்ட ஒரு நல்ல வாகனம் இல்லையே, இந்த எண்ணங்கள் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருந்தால், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாகி இருந்தால் அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அவ்வளோ சாப்பிட்றாங்களே, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சூழ்நிலையை அவங்க உடுக்குறாங்க, அவங்க சூழ்நிலை அவங்க போடுறாங்க, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சுற்றுறாங்க, உன்னுடைய சூழல் என்ன? அப்போ சரி, பவுல் சொல்கிற பொழுது வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எந்த அளவுன்னு மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீ வாழ்க்கையில் குறைவுபடுகிற பொழுது ஆண்டவர் ஏன் இப்படி வைத்திருக்கிறார், எல்லோரை போல நான் நன்றாக சாப்பிட முடியவில்லை, எல்லோரை போல உடுக்க முடியவில்லை, எல்லோரை போல அந்தஸ்தாக இருக்க முடியவில்லை, புலம்பிக் கொண்டாதே மனரம்யமாக இருப்பதற்கு வேதம் சொல்லுகிறது. வாழ்ந்திருக்கும் கற்றுக்கொள், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனா எல்லாவற்றையும் எனக்கு பலனுடன் வேதம் சொல்லுகிறது. டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அவங்க டெய்லி கரைசோறு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு அவங்கள்ட்ட காசு இருக்கு சாப்பிட்றாங்க. நம்மால் வந்து ரசத்தையும் மோரையும் இல்லைன்னா காரக்குழம்பையும் வெங்காய குழம்பும் தான் சாப்பிட முடியுது. சாப்பிடுவோம் சந்தோஷமாக. அது நாம் என்ன பண்ணுறது? நம்ம சாம்பார் சாதத்தை ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தவன் பிரியாணி சாப்பிட்றான், அதையே பார்த்துட்டு நினைக்கிறது. அவன் பிரியாணி சாப்பிட்றதையே கற்பனை பண்ணி கொண்டு நீங்கள் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் சாம்பார் கூட சாதம் கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட சாப்பிடலைங்க, 10 நாளைக்கு ஒரு முறை கூட சாப்பிடல. எலும்பு கூடுகளை தான் நம்ம பார்த்துக்கலாம். எலும்பு கூடுகளாக மனிதன் வாழ்கிறத பார்த்தீங்கன்னா, சோமாலியா போகிற கண்ட்ரிகளை போனீங்கன்னா எலும்பு கூடுகளாக மனிதன் லிட்டரலாக வாழ்கிறத பார்ப்பீங்க. மாட்டுச்சாணத்தையும் ஆட்டுச்சாணத்தையும் இது போன்ற கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி தயிர் சாதம் கிடச்சிருக்குதா, தக்காளி சாதம் கிடச்சிருக்குதா? நம்ம பார்வைங்க, எனக்கு தயிர் சாதம் அங்கே இருக்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எங்கள் அண்ணன் என்னமா சாப்பிட்றாரு, எங்கள் தம்பி எனக்கு பின்னாடி பிறந்தவன், அவன் என்னமா சாப்பிட்றான், அவன் என்னமா உடுக்கிறான், அவன் என்னமா ஜாலியாக வாழ்கிறான், எனக்கு இல்லை. உனக்கு இருக்கிறப்ப நிலவிப்பார். உன்னை ஒரு குறிப்பிட்ட வருமான எல்லைக்குள்ளே வைத்து கூட அந்த வருமான எல்லைக்குள்ளே வாழ பழகு. நான் இந்த வருமானத்தை கொண்டு எப்படி இங்கே வாழ்றது, எனக்கு 15,000 ரூபா தான் வருமானம் இருக்குது. இருக்கட்டும், 10,000 ரூபா வருமானத்திலே வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் 15,000 ரூபா வருமானத்தை வாங்கி வச்சுட்டு 10,000 ரூபா வீட்டு வாடகையில் தான் இருப்பேன்னா?
நான் காரில் தான் போவேன். உன வருமானம் எவ்வளோயா? 15,000 இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? காரில் தான் போவேன். 15,000 இருந்தாலும் அப்புறம் எதை கேட்டான்? அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கலாமோ, இவங்கெல்லாம் இருக்கலாமோ, எவ்வளோ பாஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ, பேராயர் இருக்கிறாங்களோ அதை விடு. உன்னை ஒரு சூழலில் ஆண்டர் வச்சிருக்காருன்னா அந்த சூழலை அக்செப்ட் பண்ணினா உனக்கு பாதி பிரச்சனை நீங்கும். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. உன்னுடைய வருமான எல்லைக்குள் உடுத்து பழகு. பக்கத்தில் இருக்கிறோம் எப்படி கொடுக்கான்னு பார்க்காத. சண்டையில் உன் பக்கத்தில் இருக்கும் நல்ல ஒவ்வொரு வாரமும் ஒன்று கொடுக்கட்டும். அவனை அந்த சூழலை கொண்டு வந்திருக்கலாம். அவன் நேற்று நிலமும் உனக்கு தெரியாது. அவனுக்கு ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தான்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து இன்றைக்கு வாழ்கிறத பார்க்குறாங்க, நேற்றைக்கு அவன் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா? இன்னைக்கு நான் சட்டை போடுறேன்னா சில நினைக்கலாம், இத்தனை சட்டை போடுறான்னு. நான் ஒரே ஒரு காலத்தில் மூன்று சட்டைகளை மட்டும் வைத்து கொண்டு கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருந்தேன். மூன்று. நான் இன்னைக்கு கன்வென்ஷன் மீட்டிங்கு போகணும்னா அன்னைக்கு துவைக்கணும், துவைச்சி காய விட்டுட்டு அதை தான் எடுத்துகிட்டு மீட்டிங் போகணும். அப்படிலாம் வாழ்ந்தவன் தான். அடுத்தவளுடைய நிலைமையில உற்று பார்த்து கொண்டிருப்பல. உன்னுடைய வருமான எல்லைக்குள் வாழ்வதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதற்கு பிறகு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, தந்த இந்த வருமானத்துக்காக நன்றி, இந்த சின்ன வீட்டிற்காக நன்றி, இந்த சின்ன வாகனத்துக்காக நன்றி. எல்லாரும் இப்போ எனக்கு கார் இல்லை, பரவாயில்ல, உன்னுடைய எல்லை இது தானே, அதுக்குள்ளே வாழப்படகு. அதை விட்டு விட்டு உன்னுடைய வருமான எல்லைக்கு மீறி சாப்பிடணும், எல்லைக்கு மீறி உடுக்கணும், எல்லைக்கு மீறி சொகுசாக இருக்கணும், எல்லை மீறி அனுபவிக்கணும்னு சொன்னால் யுவர் வயலேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் காட். மனரமியத்தோடு வாழ்வதற்கு நீ பழகவில்லை. போதுமன்ற மனதுடனைக்கூடிய அப்போ ஆண்டவர் எங்களுக்கு இப்படியே வச்சிருவாரா? ஆனால் இப்படியே சிந்தித்து கொண்டா இப்படி தான் வச்சிருவார். கடைசியில் ஒரு நிலம் இப்படி தான் இருக்கும். இல்லை, சந்தோஷமாக இரு. சாம்பார் சாதம் சாப்பிடு, தயிர் சாதம் சாப்பிடு, அதுவும் நல்லா உன்னை ஹெல்த்து கொடுக்கும். கர்த்தர் உன்னை ஒரு நாள் கரிசோறு சாப்பிட வைக்கிறது வரைக்கும் என்ன செய்? நீ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்காத. பக்கத்துலேருந்து கறிவாசனைலாம் வரும், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. வாழ பழக வேண்டும். இதுதான் சல்யூஷன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக காட் வில் டூ சம் மிரக்கிள். நீ நினைத்திராத வேலையில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். என்றால் உன்னை வைத்த சூழலுக்கு ஒரு எலியாவை போல ஒரு காகத்தினுடைய வாயிலிருந்து விழுகிற உணவை தின்னும்படியா தேவன் வைத்திருந்தா சாப்பிடு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத ஒரு விதவியினுடைய வீட்டில் தங்கியிருந்து அவள் போன்ற சாப்பாடை சாப்பிட வேண்டிய ஒரு அற்ப நிலைமையில தேவன் வைத்திருக்கிறாரே, வைத்தால் சாப்பிடு. இது கூட அநேகருக்கு இல்லையே. உன்னை ஆதரிக்கிற ஒரு விதவி இருக்கிறாள் அல்லவா, அதை நினைத்துக்கொள். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, போயும் போயும் கணவன் இல்லாத ஒரு பொண்ணு, அவன் வீட்டிலேருந்து அவளுடைய வருமானம் சாப்பிட வேண்டியிருக்குதே. இல்லை, கர்த்தர் உன்னை எந்த சூழலை வைத்திருக்கிறார், அக்செப்ட் இட், த ஓப்பன் ஹார்ட். போதும் ஆண்டவரை, நீர் கொடுக்குற இந்த தயிர் சாதம் போதும். நிலைமைக்கு அப்பால் போகாதீங்க. உங்களுக்கு பைக்குக்கு ஃபியூலை வாங்கி போட முடியாத நேரத்தில் காரில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வின் வருமான எல்லைக்குள் வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நீங்கள் கற்பனை செய்திராத உயர்வுகளெல்லாம் செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக, உறவின் பிரச்சனைகள் எப்படி தீர்வு காண்பது? வாழ்க்கையில் உறவுகள், கணவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக என மனைவி அமையவில்லையே. மனைவிக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக கனவு கண்ட விதமாக என கணவன் அமையவில்லையே, என்ன செய்வது? என்றைக்கு தான் கர்த்தர் நிலைமை மாற்றுவார்? என் கணவனுடைய மனநிலை எப்பொழுது மாறும்? என்னுடைய மனைவியுடைய மைண்ட் செட் எப்பொழுது மாறும்? அங்கலாய்ப்பு, புலம்பல், ஏக்கம் என்றைக்கு தான் ஆண்டவர் கிருபை செய்வார்? செய்யட்டும். ஆண்டவருடைய வாழ்விலே அந்த சூழலுக்குள் வருகிற வரைக்கும் இருக்கிற நிலைமை ஏற்றுக்கொள். உன் மனைவி எதிர்பார்த்த விதமாக இல்லையா, அக்செப்ட். உன்னுடைய கணவன் எதிர்பார்த்த விதமாக ஏற்றுக்கொள். மாற்றங்களை தேடாதே. அதற்கு பதிலாக நீ முறுமுறுத்து கொண்டும் ஒவ்வொரு முறை அதை சுகத்தை சிந்தித்து கொண்டும் நீ புலம்பிக் கொண்டு வாழ்ந்தால் இந்த நிலைமை மாறவே மாறாது. மிக மிக இன்னும் என்ன செய்யும்? மோசமடையும். ஆக வாழ்க்கையில் சில காரியங்கள் அமைந்து விட்டதா? அதனுடைய காரணங்கள் எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருப்பதில்லை. எங்கே தப்பு பண்ணோம், ஏது தப்பு பண்ணோம், இல்லை நடந்து இப்பொழுது அக்செப்ட் பண்ண, அவ்வளோதான். அடைய அமைந்தாய்த்து விட்டது. ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம், திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும், அது டக டகான சத்தம் வருது, கொஞ்சம் கண்ணு மூடி இருக்கமோ விடலை, அடிக்கடி கம்பியை பிடிச்சிக்க வேண்டியது இருக்குது. ஏறிட்டில்ல, மதுரை போகிறது வரைக்கும் சமாளிச்சிக்கும். இல்லைங்க, இந்த வண்டியில் நான் பண்ண மாட்டேன்னு இறங்கி போகிறது துடிச்சேன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஏறிட்டோம்ல, இனி மதுரை போகிறது வரைக்கும் என்ன செய்யட்டும் யோசிக்கிறீங்க? அப்போ மதுரை போகிறது வரைக்கும் தான் நிலைமையா பிரதர்? இல்லை, முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிங்கில் உட்கார்ந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கலன்னு சொன்னால், பிஎம்டபிள்யூவில் உட்காந்துருக்கிற சாதாரண 7 ரூபா டிக்கெட்டை கூட எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு பஸ்ஸு என்ன பஸ்ஸுன்னு கேட்டால், வாழ்க்கையில் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான சகோதரிகளை சகோதரிகளை, இதுதான் பெரிய தீர்வு. மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் நான் எதிர்பார்த்த விதமாக இல்லை. இதே விதமான ஃபீலிங்கில் மற்றவங்க இருப்பாங்க. கணவன் நினைக்கிறான் என் மனைவி எனக்கு அமைய வேண்டிய விதமாக அமையாமல் போயிடுச்சேன்னு. அவன் ஒரு பக்கம் ஒரு மூலையில் உட்காந்து யோசிக்கிறான், அடுத்த மூலையில் அத்தம்மா என்ன பண்ணுது, அதே தான் சிந்திச்சான். அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை உள்ளதில் வருகிற பொழுது பெரும்பாலான பிரச்சனைகள் போய்விடும். சில நேரங்களில் யூ ஹாவ் டு பே எ பிக் காஸ்ட், பிக் பிரைஸ். உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நியாயங்களை நீங்கள் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். வைக்கிற பொழுது தான் விடிவு காலம் வரும். அல்லேலூயா. வைத்தோட நிம்மதியாக இருப்ப. எந்த மனைவி உன்னுடைய வாழ்விற்கு நீ பொருத்தம் இல்லை என்று எண்ணுகிறாயோ, உன் மைண்ட் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பொழுது அக்செப்ட் பண்ணுகிற பொழுது, எப்பொழுது என்னுடைய கடவுள் ஏற்ற விதமாக இல்லை என்று நீ எண்ணுகிறாயோ, பரவாயில்ல, எல்லாரும் ஏற்றவளாக இருக்கிறதுனால வாழ்றாங்க, நான் ஏற்றவளாக இல்லாதனால வாழ்ந்து காட்டுறேன். டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அப்பொழுது உன்னுடைய மனதில் சமாதானம் இருக்கு சார், சந்தோஷம் இருக்கு, நீ நிம்மதியற்றவனாக இருக்க மாட்டாய். அல்லேலூயா. சிலுவைகள் பலவிதம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே விதம் கிடையாது. இதுவும் ஒரு சிலுவையாக இருக்கக்கூடும். இயேசுன சிலருக்கு அடம் பிடிக்கிற, இயேசுனா சிலருக்கு சுமந்த சிலுவை தான் எனக்கு வேணும். இல்லை, உனக்கு அலாட் பண்ண சிலுவையை எடுத்துக்கோ. அது உன்னுடைய குடும்பத்திலையும் இருக்கும் சிலுவை. அது உன்னுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், உன் அண்ணந்தம்பியாக இருக்கலாம். சிலவழி உன்னுடைய பெற்றோரே உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம். சுமனுங்கள், சுமப்பதற்கால அனுமதிக்கப்பட்ட நீங்கள் சுமக்கணும். அப்பொழுதுதான் நிலைமை மாறும். அல்லேலூயா. இயேசு எத்தனை முறை சிலுவை சுமந்தார்? ஒரு முறை தான் இல்லையா? அப்புறம் உருத்தலது இருந்துல்ல. ஆனால் சிலுவை எப்படி சுமந்தார்? கீழே போட்டுட்டு போட்டுட்டு போட்டுட்டு, அப்புறம் அவனை தூக்கி தூக்கி வைக்க, அவர் தூக்கி போட்டுக்கிட்டு இல்லை. அவரே என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டு தான் சுமந்தார். ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் ஒரு பெரிய மெடிசன், ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். ஏற்று அதுக்கு இந்த நிலைமையில் இருக்கணுங்கிறத அப்படியே அந்த அர்த்தம் நான் சொல்லலை. ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவருடைய சூழல்களை மாற்றுவார். அதுவும் கிருபிகளை கேளுங்கள். ஆபிரகாம் ஒரு காலத்தில் டிஸ்டர்ப் ஆனான், என்ன சார் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லையே. ஆண்டவர் சொன்னார், அக்செப்ட், ஏற்றுக்கோ. உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய நியாயங்களை பலிபீடத்தில் வை. அப்பொழுதுதான் என்னுடைய நோக்கங்கள் நிறைவேறும். என்னுடைய உணர்வின்படி காரியங்கள் அமைந்ததா, என்னுடைய நியாயத்தின்படி காரியங்கள் அமைந்ததா என்று பார்ப்பதல்ல. தேவனுடைய நோக்கம் எப்படியா என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை தேவ நோக்கத்தின்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும். நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினவனாக, ஓட்டத்தை முடித்தவனாக, விசுவாசத்தை காத்து கொண்டவனாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே என்றாக வேண்டும். அந்த நோக்கத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிபரர். உன் கணவன் நிமித்தமாக நீ துக்கத்தோடு இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். உன்னுடைய மனைவி நிமித்தமாக நிம்மதியற்றவராக இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஒன்றுமில்லை என்றால் உன்னை அவர் தம்முடைய பிரசன்னத்தால் மூடி மறைத்து எல்லா சூழல்களிலும் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். ஆக ஏற்றுக்கொள்ளுங்கள், இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் அன்று. உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நல்ல நியாயங்களை நீங்கள் பலிப்பிடத்தின் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆக மூன்று காரியங்கள் பார்த்தோம். உங்களுடைய சரீர நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய பொருளாதார நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய உறவு நலன் குறித்த காரியங்கள். இந்த தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை சந்தோஷமாக இருக்க வைப்பார், சமாதானமாக இருக்க வைப்பார். அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய்யுரையாதவர்.

Hold us, oh God, more like you, God. We want to thank you. Thank you. Thank you. Thank you. For the Lord will turn every sorrow into joy. We want to thank you. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீ வல்ல நாமம் உயர்த்தப்படுவதால் உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை ஆதரிக்க, எங்களை நடத்த, எங்களை குணமாக, எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லையே. உடைய சாயலாக எங்களை மாற்றுவீராக, வருகை காரியங்களை ஆயத்தப்படுத்துவீராக, தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியாக எங்களை எழுப்புவீராக. Walk in the light of Christ. கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நடப்பதற்கு

it freezes.

எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், இழக்க வேண்டும். இதெல்லாத்தையும் ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் அழகாக ஒரு வழி சொல்கிறாரு, சீக்கிரமாக அவனோட நல்மனம் பொருந்து வழியில் இருக்கும் போதே. அன்பாலே இந்த சத்தியம் மிகவும் ஆழமான ஒரு காரியம், ஆனால் இது முடியாத ஒரு காரியமாக ஒவ்வொரு அதனுடைய மறுபக்கம்தான் நல்மனம் பொருந்துதல். அன்பாலே இன்றைக்கி இதெல்லாம் என்னென்னா, நம் தேவன் சமாதானத்தின் தேவன், கலகத்தின் தேவனோ சண்டையின் தேவனோ அல்லது சச்சரவுகளை கொடுக்கிற தேவன் அல்ல. நம் தேவன் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தின் மேல் பிரியமாக இருக்கிற தேவன். ஆனால்தான் ஏழாவது காரியமாக பாக்கியவானில் பார்த்தோம், 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று, அவர்கள் கடவுளுடைய புத்திரர் எனப்படுவார், தேவனுடைய புத்திரராம். அப்போ அந்த நல்மனம் பொருந்துவது, ஒப்புருவு ஆகுதல், இதெல்லாம் அந்த சமாதானத்துக்குரியவைகளாக இருக்கிறது. பிசாசு ஒவ்வொருத்தரும் பகையாகி இன்றைக்கி எப்பயுமே அவன் ஜென்ம பகையாகவே இருக்க வேண்டும் என்பது தான் பிசாசுனுடைய நோக்கம். அன்பால் எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பருடைய அப்பாவை நான் ஆண்டுகளாக கொண்டு வரும்போது அவர் சொன்ன சாட்சி என்னை இன்னும் அதிகமாக அதிர வைத்தது. என்னென்னா, தன்னுடைய சொந்த சகோதரன் அண்ணன் தம்பி, ஒரே தாய் பிள்ளைகள், ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து வருது. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 6 ரூபாய் தகராறு, வெறும் 6 ரூபாய் தம்பிக்கார் அண்ணங்காரனுக்கு தரணும், அவர் இல்லைன்ட்டார். தம்பி அண்ணங்கிட்ட வாங்கின அந்த 6 ரூபாவை இல்லைன்ட்டார். நான் சொல்வது எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம், ஒரு 50 வருஷத்துக்கு இருக்கும் முன்னாடி. அந்த 6 ரூபாயை தம்பியிடமிருந்து வாங்குவதற்கு அவர் செலவு பண்ணது 60,000 கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் கொடுத்தாராம். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு வீம்பு. நமக்கு 60,000 இல்லை, 6 லட்சம் செலவானாலும் சரி, அவனிடத்திலிருந்து அந்த 6 ரூபாயை நான் வாங்க வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டு எத்தனையோ வருஷமாக நடந்து அந்த 6 ரூபாயை அவர் வசூல் பண்ணாராம். அதுக்கு அவர் செலவு பண்ண தொகை எவ்வளவா, 60,000. அப்போ பாருங்கள் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஜென்ம பகையாக இருந்தது. 2 சகோதரர்கள் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. அப்படி சொந்த தாய், ஒரே தாய்க்கு பிறந்த 2 அண்ணன் தம்பிங்க. அதனால அப்புறம் அவருக்கு அந்த 70 வயசில் நான் சத்தியத்தை சொல்லும்போது உன்னுடைய தம்பியோடு நல்மனம் பொருந்த வேண்டும்னு சொல்லி அவர் அந்த 70வது வயசில் தன்னுடைய தம்பியை தேடி போய், என்னை மன்னிச்சிரு தம்பி, 6 ரூபாய்க்காக நான் உன் மேலே கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதனாலே இதெல்லாம் எதனால் நடக்கிறது பார்த்தாக்கா, அந்த வைராக்கியம் வீம்பு. அன்பாலே அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 காசு குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தில் நீ புறப்பட மாட்டாய் என்ற. நமக்கு தான் நஷ்டம். அன்பாலே இதை கேட்கிற நாம் எப்படிப்பட்ட இருதயத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம், அந்த நல்மனம் பொருந்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த மாதிரி நிறைய சாட்சியை நான் சொல்ல முடியும். ஒரு தம்பி வந்தாப்புல, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போதும் எங்கள் வீட்டில் ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை. எங்கள் அப்பாவுக்கு நிம்மதியே இல்லை. எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். சித்தி தான் பயங்கர டார்ச்சர், நிலத்து தகராறு, கொலை செய்து விட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கிறார் எங்கள் அப்பா. எங்களுக்கு நிம்மதியே இல்லை. உங்கள் ஏசாமிகிட்ட வந்தால் இந்த பிரச்சனை தீருமானு கேட்டார். அம்மா இல்லையே, அந்த தம்பிக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டுக்குள்ள கொண்டு வந்து வழி நடத்தி இந்த சத்தியத்தின் பேஸில் இதை நல்மனம் பொருந்து அப்படின்னு சொல்லி உங்கள் சித்திக்கிட்ட போய் நீ நல்மனம் பொருந்து, அவங்ககிட்ட உங்கள் அப்பா சார்பாக, உங்கள் குடும்பத்து சார்பாக நீ தாழ்த்தி மன்னிப்பு கேளு, அவங்களோட நல்மனம் பொருந்து, காம்ப்ரமைஸ் ஆகு, ஒப்புருவாகு அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்த பிறகு அந்த தம்பி அவங்க சித்திக்கிட்ட போய் உட்காந்து மன்னிப்பு கேட்டான், நல்மனம் பொருந்துனான். அத்தனை ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை, இந்த நிலத்து பிரச்சனை, வரப்பு பிரச்சனை தீர்ந்துதான் பாண்டே. ஒரு சின்ன சாரி, ஒரு சின்ன மன்னிச்சிங்க, எங்கள் மேலே எந்த வருத்தம் இருந்தாலும் மன்னிச்சிங்க, நம்ம நல்மனம் பொருந்துப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்பாங்களே, இந்த நல்மனம் பொருந்தாதபடிக்கு பிசாசானன் எத்தனை குடும்பத்தை இன்றைக்கி கோர்ட்டு கேஸு பகை, ஜென்ம பகை இப்படியாக வைத்திருக்கிறான். பாருங்கள், அது பிசாசுக்குரிய காரியம், கசப்பு, வெறுப்பு, கோபம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சுபாவம்,
அந்த நல்

மனம் பொருந்தி ஒவ்வொருவரோடும் நாம் ஒப்புரவாக வேண்டும், யாரோடும் பகையாக இருக்கக்கூடாது. உண்மையிலே இந்த காரியத்தை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பானே. இந்த காரியத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பானே. இந்த நல்மனம் பொருந்துவது அது ஆண்டுடைய சுபாவத்துக்கு உரியதாக இருக்கிறது. எனவே யாரோடு நீ பகையாக இருக்கிற, யாரோடு நீ பேசாமல் இருக்கிற, யாரோடு நீனு கசப்பிலையும் வெறுப்பிலையும் இருக்கிற, சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார். அன்பாலே ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பாலே அதற்குள்ளாக நாம் எல்லாரிடத்திலையும் ஒப்புருவாயி நல்மனம் பொருந்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனை பகை, எத்தனை ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சர்ச்சி, எவ்வளோ பிரச்சனைகள். அன்பானிலே இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். இன்றைக்கி நாம் நன்மனம் பொருந்த நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய வழிவாசல் திறக்கப்படும். ஆனால் தான் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் சமாதானம் பண்ண வேண்டும், சமாதானமாய் போக வேண்டும், அதேபோல் ஒப்புருவாக வேண்டும், நல்மனம் பொருந்த வேண்டும். நாம் நல்மனம் பொருந்தி நம்முடைய சமாதானத்தை நாம் காத்துக்கொள்வோம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பு, வெறுப்பு, சலிப்பு, கோபம், எல்லா சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வழக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சீக்கிரமாக அவளோடு நல்மனம் பொருந்தி ஒப்புருவாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு மகா கிருபி இரக்கம் நிறைந்த மீன் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நல்மனம் பொருந்துவது எவ்வளோ முக்கியம் என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அதன்படியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே அந்த நல்மனம் பொருந்தவும், ஆண்டவரே ஒப்புருவாகவும் சமாதானம் பண்ணவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அத்தனை குணாதிசயமும் என்னை விட்டும் எங்களை விட்டும், இதை கேட்கிற ஒவ்வொரு வீட்டும் நீர் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். அது ஆண்டவரே உமக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரிய சாத்தானுக்குரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், ஆண்டவரே வைராக்கியம் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியாது, இருதயத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே சீக்கிரமாய் நன்மனம் பொருந்த எனக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரே கரம் பிடித்து வழி நடத்தும். அப்படியாய் செய்ய போகிறதுக்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளெஸ் யூ அன்பானே. அந்த நன்மனம் பொருந்துவதை இன்னும் நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4 வசனம். ஆடு மேய்க்கும் மேய்ப்பனாக இருந்து பின்பு தேவ ஊழியராக மாறியவர் பிலிப் கெல்லர். அவர் எழுதிய A Shepherd Looks at Psalm 23 என்ற புத்தகத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்க தன்னோடு வைத்திருக்கும் உபகரணங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த மேய்ப்பர்கள் தாங்கள் வைத்திருக்கும் கோலை வைத்து தங்கள் ஆடுகளை மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கின்றனர். ஆடுகளை வேட்டையாட வரும் ஓநாய்கள், நரிகள் மற்றும் நாய்களிடமிருந்து ஆடுகளை காப்பாற்ற அவர்கள் வைத்திருக்கும் கோல் பயன்படும். ஆடுகளை வேட்டையாட இந்த விலங்குகள் தூரத்தில் வரும்போதே மேய்ப்பர்கள் குறித்தவராமல் அந்த கோலை அதன் மீது படும்படி தூக்கி எறிவார்கள். அந்த மேய்ப்பன் வைத்திருக்கும் மற்றொரு ஆயுதம் தடி. தடியின் நுனி சற்று வளைந்திருக்கும். பாதை மாறி செல்லும் ஆடுகளை பிடித்து இழுக்க தடியை பயன்படுத்துவார்கள். ஆடுகள் பிடிவாத குணம் உள்ளவை. அவை சில சமயங்களில் மதிக்கெட்ட காரியங்களை செய்துவிடும். இன்னும் ஒருவாய் நிறைய புல்லை மேய்ந்துவிட வேண்டும் என்ற ஆசையில் செங்குத்தான பாறையிலிருந்து கீழே கடலில் ஆடுகள் விழுந்து விடுவதை நானே பார்த்திருக்கிறேன் என்று பிலிப் கெல்லர் கூறுகிறார். என் கையில் இருக்கும் என்னுடைய நீண்ட தடியை வைத்துத்தான் அதை ஆபத்திலிருந்து காப்பாற்றி நல்ல இடத்துக்கு கொண்டு வருவேன் என்றும் அவர் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை காட்டு விலங்குகள் கொன்று இரையாக்கிவிடக்கூடாது என்று அவைகளை கண்ணும் கருத்துமாய் காப்பது போல பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆடுகளாகிய நம்மை சத்ருவின் கையிலிருந்து மீட்டு பாதுகாக்கிறார். மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பை உதறி தள்ளிவிட்டு நம் மனம் போன போக்கிலே நாம் சென்றாலும் தேவன் நம்மை தம்முடைய பாதைக்கு மீண்டும் அழைத்து வர அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். நம்மை போஷித்து மேய்த்து காப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாகவே இருக்கிறார். ஆகவே நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். அவர் நம் வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். சத்ருவின் கையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார். ஆகவேதான் மேய்ப்பனாயிருந்த தாவீது தன் அனுபவத்தில் இருந்து ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை காப்பது போல தேவன் தன்னுடைய மேய்ப்பனாயிருந்து தன்னை காப்பார் என்று 23 சங்கீதத்தில் விசுவாசத்தோடு குறிப்பிடுகிறார். ஆம், நம் எல்லாருக்கும் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு செல்வார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஆகவே மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருந்தால் நமக்கு நன்மைகளும் பாதுகாப்பும் உறுதி.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் நல்ல முடிவை, சமாதானத்திற்கு ஏற்றதான முடிவை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் அநேகர் பல காரியங்கள் நிமித்தமாக உங்கள் பணியிடங்களில், குடும்பத்தில், சரீர சுகத்தில், பிள்ளைகளை குறித்து சில முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அவைகளுக்காக நீண்ட நாள் ஜெபித்தும் தேவ சமூகத்தில் காத்தும் இருந்திருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருந்து நீங்கள் எடுத்திருக்கிற முடிவில் நல்ல பலனை பெறவும் சமாதானம் உண்டாகவும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சிலரின் வாழ்க்கையில் தாங்கள் எடுத்த முடிவில் ஜெயத்தை பெற்றதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடிவெடுத்தான். லூக்காவின் புஸ்தகம் 19 நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகே என்ற பெயருள்ள ஒரு மனிதனை குறித்து பார்ப்போமானால், அவன் மக்களிடம் அநியாயமாக வரிகளை செலுத்தியும் வன்முறைகளில் இறங்கியும் கொடுமையான வார்த்தைகளை பேசியும் மக்கள் மனதை காயப்படுத்தி வரி வசூலித்தபடியினால் அவனை உலகம் பாவி என்று அழைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தை இழந்து போனான். அவன் பிள்ளைகளிடத்தில், மனைவியிடத்தில் அன்பு ஆறுதல் கிடைக்காமல் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். தான் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும், சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று. இவையெல்லாம் இயேசுவை சந்தித்தால் கிடைக்கும் என்று நினைத்து முயற்சிக்கிறான். முயற்சியில் வெற்றி அடைகிறான். இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் தங்கி அந்த வீட்டிற்கு இரட்சிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்தார் என்று வாசித்தறிகிறோம். உங்களின் வாழ்க்கையிலும் பணியிடங்களில், குடும்பத்தில், பிள்ளைகள், உறவுகள், சமுதாயத்தின் மத்தியில் சமாதானத்தை இழந்து போய் குழப்பத்துடன் விரக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசுவை அறிந்திருந்தும் அவர் சமூகத்தை தேடிப்போக முடியாமல், இயேசுவோடு உறவாட முடியாமல், சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீர்களானால், அவரின் சமூகத்தை தேடுவதில் விருப்பமாயிருங்கள். உங்கள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தூக்கி சுமக்காமல் இயேசுவிடம் இறக்கி வைத்து விடுகிற முடிவை எடுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தையும் நல்ல முடிவையும் பெறுவீர்கள். இரண்டாவதாக, சாபத்திலிருந்து விடுதலை பெற முடிவெடுத்தாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 நாம் வாசிக்கையில், அங்கே 12 பெரும்பாடுள் ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். அவள் சாபத்தின் கட்டாகிய வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். இயேசுவை அதுவரையில் அவள் அறியாது இருந்தபடியினால் அந்த கட்டில் அப்படியே 12 கட்டப்பட்டு இருக்கிறாள். அதனால் அவள் அநேக வைத்தியர்களை நம்பி வைத்தியத்திற்காக தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் வருத்தத்தோடு காணப்படும் வேளையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு உடனே அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். அவரை எப்படியாகிலும் நாம் சந்தித்து அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நமக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று அவள் எதிர்பார்ப்போடு செல்கையில் அவளின் விசுவாசத்தின்படி அவளுக்கு அப்படியே சுகம் கிடைத்தது, சமாதானம் உண்டானது. சாபக்கட்டிலிருந்து விடுதலை கிடைத்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டாள் என்பதை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் அநேக தீராவியாதிகளுடன், சரீர பலவீனத்துடன், மனச்சோர்வு, உடல் சோர்வுடன், மற்றவர்களின் ஆலோசனைகளால் நஷ்டப்பட்டு பல இழப்புகளை சந்தித்து சுகம் பெற முடியாமலும் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை இழந்தும் கண்ணீருடன் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களின் கவலைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசு என்னை மீட்டெடுப்பார் என்று ஒரு முடிவை எடுங்கள். அவர் சமூகத்தை தேடி அனுதினமும் அவரின் வஸ்திரத்தின் தொங்கலுக்காய் அதை தொட வேண்டும் என்று ஆவலோடு காத்திருங்கள். இயேசுவாகிய அபிஷேகநாதர் உங்களின் ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்தும் அவரின் அபிஷேகம் வியாதியின் கூறுகளை, நஷ்டங்கள், கஷ்டங்கள் போன்ற எல்லா நுகத்தடிகளையும் எடுத்து போட்டு வியாதியின் கூறுகளை முற்றிலும் அழித்து சமாதானத்தை தந்து உங்களை நீடித்த ஆயுசினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். மூன்றாவதாக, பட்டணத்தை கட்ட முடிவெடுத்தான். நெகேமியாவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா என்கிற ஒரு பக்தனை, தேசத்திற்காய் பரிதவிக்கிறவனை குறித்து பார்க்கின்றோம். அங்கே நெகேமியா தன் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதையும் குறித்து மிகுந்த மனவேதனைப்பட்டு அதை எப்படியாகிலும் கட்டி முடிக்கும்படி முடிவெடுக்கிறான்.
தேவ சமூகத்தை நாடி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து பின்பு அதற்காக தான் வேலை பார்க்கும் ராஜாவிடம் விண்ணப்பிக்க செல்கிறான். கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து நெகேமியா எடுத்த முடிவிற்கு கர்த்தர் நல்ல பதிலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் வாழ்க்கையிலும் சில நன்மையான காரியங்கள், ஆசிர்வாதங்கள், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், கடிதங்கள், கையெழுத்துக்கள், வேலைக்கான காரியங்கள், திருமணங்கள், பிள்ளைகளின் படிப்பு, குடும்பமாய் சேர்ந்து வாழ்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் சத்துரு இடித்து போட்டும் சுட்டெரித்தும் பாழாக்கியும் காரியங்களில் நன்மைகளை தடை செய்தும் முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கப்பட்ட காரியங்களில் சில நபர்களை சந்தித்து பேசி காரியங்களை ஒழுங்கு செய்ய நினைத்திருக்கிறவற்றில் கர்த்தர் நல்ல முடிவை, பதிலை, அதிகாரிகளின் தயவு, மனித தயவையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் நல்ல முடிவை எடுக்க முடியாமலும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தீர்வு கிடைக்காமலும் குழப்பத்துடன் மனமுடைந்து எப்படி இதிலிருந்து மீண்டு வருவது என்று கேள்விக்குறியோடு காணப்படுவீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவற்றில் நல்ல முடிவை தருகிற இயேசுவை விசுவாசியுங்கள். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தை பெற்று ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: அல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

இல்லை, என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

நாம் செலுத்திருக்க துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற

Persettabile. My barber crow. We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்? ஆமென். எனக்குள் இருப்பவர் பெரியவர் சொல்லுங்க. கிரேட்டர் இஸ் ஹி தட் இஸ் இன் மீ. எனக்குள் இருப்பவர் பெரியவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஜீசஸ் ஹூ இஸ் இன் மீ இஸ் கிரேட்டர். ஹி இஸ் கிரேட்டர். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ள இருப்பவர் நீ பெரியவராய் இருப்பதற்காகவே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத நிலையானாலும் சரி, நம்பிக்கை இல்லாத நிலையானாலும் சரி, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.

கரங்களை உயர்த்தி லிப்டிங் ஆர் ஹேண்ட்ஸ் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். சொல்லுங்கள் ஆண்டவரே, நீ செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர், அதற்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ பெரியவர், அதற்காக உமை துதிக்கிறேன். லார்ட், கிரேட் அண்ட் மைட்டி காட். இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் நான் வந்து ஜெபிக்கிறேன். நீர் எனக்காக பெரிய காரியங்களை நீர் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை அடைத்து, கண்களை மூடி, க்ளோசிங் அவர் ஐஸ், லிப்டிங் அவர் ஹேண்ட்ஸ் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும், என் பலவீனங்கள் உமக்கு தெரியும், என் வேதனைகள் உமக்கு தெரியும். நீரே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கஷ்டங்களை நீர் மாற்றுவதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலவற்றிலும் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், என்னோடு கூட இருப்பதற்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் தி விக்டரி, தேங்க்யூ ஃபார் தி விக்டரி யூ ஆர் கிவிங் மீ லார்ட். எனக்கு கொடுக்கிற வெற்றிக்காக உமை துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. லார்ட், ஐ லிஃப்ட் யுவர் நேம் ஆன் ஹை. ஹல்லேலூயா.

கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? சாவை வென்ற தேவன் அவர் ஒருவரே, மரணத்தை ஜெயித்த தேவன் அவர் ஒருவரே, மரண பயத்தில் இருக்கிற நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சகல பயங்களும் நீங்குவதாக, சகல பலவீனங்கள் நீங்கி போவதாக, எல்லா சத்ருவனின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. காக்கும் கரங்களை கொண்ட தேவன் அவர், காக்கும் கரங்களை கொண்ட தேவன் அவர். ஹல்லேலூயா.

சொல்லுங்க, என் வாழ்க்கையில நிந்தனைகள் வந்தாலும், என் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதினாலே உமையே நான் நம்புவேன். ஆண்டவரே உமையே நான் நம்புவேன். ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? Lord, I will trust in you. I will believe in you. Because you are able to do everything for me. எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதற்காக உமை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரேன். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீரேன். வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவீர். அதற்காக நன்றி ஆண்டவரே.

ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவரிடம் சொல்லுகிற நேரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்த என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் எல்லா தடைகளையும், எல்லா நுகங்களையும், எல்லா பலவீனங்களையும் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகள் முறிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற தேவன், God who gives us the victory, God who gives us the deliverance, Lord, by the precious blood of Jesus, Yesuvin vilaiyara petra rathathinale. Hallelujah, hallelujah, hallelujah. We thank you, Lord. Thank you for the precious blood of Jesus, Yesuvin vilaiyara petra rathathale vidudalai undagravarkaga nandi sollugiram. Hallelujah.

கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென். இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக, இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பலவீனங்களை மாற்றின இயேசுவின் ரத்தத்துக்காக, விடுதலை கொடுத்த இயேசுவின் ரத்தத்துக்காக. Thank you for the precious blood of Jesus. வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டிரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவினீரே, உம்முடைய ரத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருந்ததற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால்

அருள்நாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

சென்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நாம் தேவனை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும் சேர்ந்து

ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவே என் ஆசை, அதுவே என் ஏக்கம்.

நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயத்தையும் விடுதலையும் அவர் நமக்கு தருகிறார்.

ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. விலையேற பெற்றவர்களாய் இந்த உலகிலே நம்மை மாற்றும்படியாக தன்னையே அர்ப்பணித்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா.

காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டுமே, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், உண்டாகட்டும்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

My God is my rock, in whom I take refuge, my shield and the horn of my salvation. He is my stronghold, my refuge and my savior. From violent men you save me. வல்லடுக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் எல்லா சத்துருவினுடைய மறைமுகமான கண்ணியிலிருந்து உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் வேல் எடைத்து பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. Thank you Jesus for protecting me and my family. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை போட்டு தகப்பனே எங்களை பாதுகாத்தீரே. நன்றி. ஜீவன் சுகம் பலனை எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காக நன்றி. உங்க தயவுக்காக நன்றி. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக பாடுங்க. யாரோ பாட்டு எழுதுனா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடல, நமக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென்.

எங்கள் ஆதரவானவர் அப்பா, எங்கள் அடைக்கலமானவர் நீர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் பின்னே செல்லும். ஜீசஸ் சொல்றாரு, மை ஷீப் வில் லிசன் டு மை வாய்ஸ் அண்ட் வில் ஃபாலோ மீ. நம்மெல்லாம் அவரோட ஆடுகள் தானே. இந்த நாள்ல த லார்ட் வாண்ட்ஸ் அஸ் டு ஃபாலோ ஹிம் மோர் டெலிஜென்ட்லி. அவரை வந்து இன்னும் உறுதியாக அசால்ட்டா இல்லாம, ஏதோ ஒரு நூத்துல ஒன்னா ஃபாலோ பண்ணாம உறுதியாக அவரை பின்பற்றணும்னு ஆசைப்படுறார். ஹவ் ஆர் யூ ஃபாலோவிங் ஹிம் டுடே? ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், மகளே நீ எப்படி என்னை பின்பற்ற? ஆர் யூ ஃபாலோவிங் ஃபோர்ஸ்? உன்னை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி, ஐயோ எங்க அம்மா அப்பா அனுப்புனாங்க அதனால தான் வந்தேன் மீட்டிங்க்கு, இல்லாட்டி சந்தோஷமா என்னை பின்பற்றியா? இந்த பீட்டர் பாருங்க, ஜி சொன்னோன்னே, கம் ஃபாலோ மீ ஐ மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் உடனே அவர் வலையெல்லாம் போட்டுட்டு, வசனம் அதான் சொல்லுது, He left his net. At once they left their nets and followed him. Matthew 4:20 la come follow me nu sonnala odane andha valaiyala potittu Peter vandutaru. God is asking you, how are you following me? Are you following me gladly, willingly, with a joyful heart? Illati romba kashtathoda vera vali illa, bible padichu dhaan avanum, jeevam panni dhaan avanum, ஆண்டரை துச்சு தான் ஆகணும், இல்லாட்டி ஆண்டர் அடிச்சுருவாரு, எதுக்கு வம்பு, ஏதோ போ பண்ணிட்டு போவோம் அப்படின்லாம். லெட் அஸ் ஃபாலோ வித் அ வில்லிங் ஹார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐ வில் ஃபாலோ யூ லார்ட் வித் மை ஹோல் ஹார்ட், வித் மை ஹோல் மைண்ட், வித் மை ஹோல் சோல், என் முழு இருதயத்தோடு, என் ஆத்மாவோடு, என் ஆவியோடு, எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் முழுமையாக ஒப்பு கொடுத்து நான் உண்மை பின்பற்ற ஆண்டவரே. யூனோ வாட் இஸ் ஃபாலோ டு ஃபாலோனா 100% சரண்டர். ஐ லே எவ்ரி திங் ஆன் த ஆல்டர். 100% obedience. ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ரெண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியாது. The Lord wants you to leave that one thing and come back. Come towards Him. Come to Him. நீங்கள் வந்துட்டீங்க ஏற்கனவே ஒரு நாள், அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் தட் ஒன் திங் விச் இஸ் ஸோ டியர் டு யூ, த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு லீவ் இட் டுடே. பேதுருக்கு அந்த நெட் ஒரு ஃபுல் சூப்பர் கேட்ச் கிடச்ச, அந்த நெட் இந்த ஒரு ஜாக்பாட் மாதிரி இருந்த அவரோட இதே விட்டுட்டு, ஐ கவுண்ட் இட் ஆல் லாஸ், வாட் இஸ் டியர் டு மீ ஐ கவுண்ட் இட் அ லாஸ்ன்னு சொல்லிட்டு வந்தார். ஒரு புதிய பாடல், இந்த பாடலை நம்ம கற்றுக்கிட்டு பாடலாம், டவுன் இன் த வேலி வித் மை சேவியர் ஐ

0: கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, Lord, I want to follow you, Lord, with my whole heart, Lord Jesus. I will not compromise with the world, Lord. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. Help me to leave what I have to leave, just like Peter did. எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே, முழுசா ஆண்டவரே, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காம ஆண்டவரே, முழுசா உங்களை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க.
1: Follow, follow, I will follow Jesus.
0: கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?

எனக்கு இந்த நாள்ல எனக்கு கிருபை தாங்க ராஜான்னு கேக்குறீங்களா? என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கும். Where you are thinking it's difficult, என்னால காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்க முடியல, நீ சொல்ற இடத்துல தான் you need God's grace to overcome that temptation. ஆண்டவர் கிருபை கொடுக்கிறது இன்னும் பாவம் செய்யறதுக்கு இல்ல, பட் டு ஓவர்கம் தட் டெம்டேஷன், பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை உனக்கு தராரு. உரபாலா ஷியதாரவாதியா கரபலாவா ஜீசஸ். பேதுரு நெட்டலாம் போட்டுட்டு வந்துட்டாரு, ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தட் சேம் பீட்டர் டினை ஜீசஸ், ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் அவரை விடல, ஹி கேம் பேக் சீக்கிங் ஃபார் தட் ஒன் பீட்டர் ஆஃப்டர் ஹி ரிசரக்டட். ஐயோ என் பையன் பீட்டர் ரொம்ப சோகமா இருப்பானே, எங்கிட்ட திரும்ப வர முடியாம ஒரு கில்ட்டோட இருப்பானேன்னு, ஹீஸ் ஃபுல் ஆஃப் கண்டெம்னேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஹி கேம் பேக் டு ஷோ ஹிஸ் லவ். ஐவ் பீன் டூயிங் த சேம் சின் அகேன் அண்ட் அகேன், செய்கிற பாவத்தை செய்கிற திரும்ப பண்ணுறேக்கா, எனக்கு அசிங்கமாக இருக்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஐ வாண்ட் ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு. பட் ஐ டெல் யூ, அந்த ஜீசஸ் வந்து பீட்டர்கிட்ட சொன்னார், பீட்டர் டூ யூ லவ் மீ? He asked, not once, not twice. மூணு வாட்டி கேட்குறாரு. பேதுரு என்னை நேசிக்கிறியாப்பா? ரெண்டு வாட்டி சொல்லிட்டா ராமா ஆண்டவர் என்னை நேசிக்கிற, மூணாவது வாட்டி அவருக்கு முடியல, அவர் சொல்கிறார் உங்களுக்கு தெரியப்பா, யூ நோ தட் ஐ லவ் யூ பட் ஐம் ஃபாலோயிங் அவே, ஐ நீட் யுவர் கிரேஸ், ஹெல்ப் மீ டு ஓவர்கம் திஸ் sin. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இங்கே நான் நேசிக்கிறேன், நான் பின் திரும்பாமல் இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.

எத்தனை பேர் நினைக்கிறீங்க, I want to rejoice in you Lord. எத்தனை பேர் சொல்ல முடியும், Lord I want to rejoice in you, not in the world, not in the pleasures of the world. உங்க பிரசன்னத்தில உங்க வார்த்தையில மட்டும் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு ஒப்பு கொடுத்தலோட, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, I give my whole self to

அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்ற ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.

காதில் கத்தாதே கத்தரை கண்டு என் கண்ணீரை நான் வடிக்கின்றேன். அதில் கத்தாதே கத்தரை

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.